0: ராஜேஸ்வரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.

உன்னை அறியாமல் பார்த்தபடி திகைத்து நின்றாயோ, வான வந்த காட்சி என்ன வெளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெளி

பந்தமே கட்டுக்குள் மறைந்து விடு வெள்ளி நிலாவே, காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே, ஓடி வந்த

0: இன்னைக்கு ஆடி பௌர்ணமியா?
1: இன்னைக்கு ஆடி தவசன்னு சொன்னாங்க, பௌர்ணமியோ? ஆமா, இன்னைக்கு பௌர்ணமியும் தான் நினைக்கிறேன்.
0: ஆடி தவசு நேத்து.
1: அப்படியா?
0: ஆமா, எங்க ஊர் பக்கத்துல தானே அது.
1: ஓ,
0: சிறப்பா பண்ணீங்க, ரொம்ப அழகா இருந்தது. உங்க குரலும் இந்த பாட்டும் செம்மையா இருந்துச்சு மேம். ரொம்ப அழகா பண்ணீங்க, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி அவர்கள். அழகான அவங்க குரலில் இன்னைக்கு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு காண வந்த காட்சியின் வெள்ளி நிலவே என்று அவ்வளோ அழகாக பண்ணாங்க. சிறப்பாக இருந்தது, செம்மையாக இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? எங்க போனீங்க நீங்க? மூணு வாரமா ஆளை காணோம்.
1: எங்களுக்காக
0: வேண்டி,
1: உங்களுக்காக
0: பாடுங்கள்.
1: செந்தல் எண்ணெய் தொடும், அதுல வந்து ஏசாசு அவங்க படித்தது.
0: செந்தல் எண்ணெய் தொடுமா?
1: பணம் பேரு சந்தனே, நீ வர காத்திருந்தேன்.
0: அந்த பாடுங்கள், பாடுங்கள்.
1: சந்தனே நீ வர காத்திருந்தேன், ஜன்னலில் பார்த்திருந்தேன், கண்விழி தாமரை பூத்திருந்தேன்.

கண்டிருந்தேன் மன்மதனே, அந்திப்பகல் கண்ணிமையில் உன்னருகே காத்திருந்தேன், ஜன்னலில் பார்த்திருந்தேன்.

கண்மணி வர காத்திருந்தேன், ஜன்னலில் பார்த்திருந்தேன், கண்விழி தாமரை பூத்திருந்தேன், என்னுடன் வைத்திருந்தேன் ஆசை சீரத்தை.

0: கண்வெளி தாமரை பூத்திருந்தேன், என்னுடன் வைத்திருந்தேன். ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் மன்பவன் ஞாபகமே, கற்பனை மேடையில் கண்டிருந்தேன் மன்மத நாடகமே. அந்தி பகல் கண்ணிமையில் உன்னருகே, கண்ணனி நீ வர காத்திருந்தேன், ஜன்னலில் பார்த்திருந்தேன். கண்ணிலி தாமரை பூத்திருந்தேன், என்னுடன் வைத்திருந்தேன். நன்றிக்கா. ஏட்டா அது மூச்சு விட முடியலக்கா.
1: எதுக்கு என்னாச்சு?
0: அங்க கடைசியில இருந்த அங்கங்கள் யாவிடும் தங்கிட
1: இந்த பாட்டை நீங்க வந்து பாடி பாடி பாக்கணும் மேம். உங்க குரல் அழகா இருக்கு, நீங்க நல்லா ட்ரை பண்ணி பாடலாம் தெரியுமா? பாடும்போது என்ன ஆகுது?
0: பாடும்போது கொஞ்சம் மூச்சு திணறிடுச்சு.
1: நல்லா திணறிச்சு போங்க. அழகா ரெண்டு மூணு தடவை பாடிட்டு அப்புறமா வந்து அழகா பாடுங்க. என்ன மேம், ரொம்ப அழகா பாடுங்க. உங்க குரல் அவ்வளவு அழகா இருக்கு மேம், நீங்க நல்லா பாடலாம். நீங்க திணறி திணறி பாடுறீங்க. நீங்க முதல்ல அந்த கான்பிடண்டா நம்ம நல்லா பாடிறணும்னு நினைச்சு நீங்க பாடினீங்கன்னா பாடிடுவீங்க.
0: உங்ககிட்ட பேசாததுக்கு முன்னாடி நல்லா பாடியிருந்தேன். ஆகா, அன்னைக்கு சூப்பரா நம்ம பாடிடணும் அப்படின்னு சொல்லி மன திருப்தியா இருந்தேன். ஆனா அது என்னன்னு தெரியல, அது வந்து
1: என்கிட்ட வந்தது பாட முடியலையோ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள். அவங்க அழகான குரலில் அருமையான பாடல் சிறப்பாக பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். புவனேஸ்வரி மேம், நல்லா இருக்கீங்களா? வரும்போதே ஒரு மாதிரி வருங்க இன்னைக்கு.
2: நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கும்.
1: ஓகே, தேங்க்யூ மேம். பாருங்கள் பாடலை.
2: ஓகே மேடம்.

வாழை சிந்தையில் ஆடும் காதல் தோகை மன்னவன் மார்பில் மாலையாகட்டும். சித்திர தோழி செந்தின் வாழை சிந்தையில் ஆடும் காதல் தோகை மன்னவன் மார்பில் மாலையாகட்டும். மனம்

பாடுவோம். மங்கள மங்கை நதியின் தங்கை சங்கமமாக வந்தாள் இங்கே கங்கை போலே இன்பம் பொங்கட்டும். மங்கள மங்கை நதியின் தங்கை சங்கமமாக வந்தாள் இங்கே கங்கை போலே இன்பம் பொங்கட்டும். சுகம் தரும் உன் பார்வை பூங்காற்று தினம் தினம் உன் வார்த்தை தாளாட்டு. சுகம் தரும் உன் பார்வை பூங்காற்று.

0: அருமை அருமை, ரொம்ப அழகான அரிதான பாடல். இந்த படம் என்ன படம் மேம்?
1: இது பனிமலர் படம்.
0: பனிமலர், அதான
1: படம். பாடுவாங்க. ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: சிறப்பா அழகா பாண்டிங்க மேம், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடல். உங்க குரல்ல அதுல ரொம்ப ஒரு மாதிரி நல்லா வந்து இருந்துச்சு கேக்குறதுக்கு. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம். அவங்க அழகான குரலில் அருமையான பாட்டு, அரிதான பாடல், செம்மையாக பாடினாங்க. சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வருங்கள். வணக்கம், யார் எங்கிட்ட அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
0: நாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோம்.
2: நல்லது மேம், மிக்க மகிழ்ச்சி.
0: இன்னைக்கு
2: வந்து நான் ஒரு பழைய பாட்டு, பூமாலையில ஒரு மல்லிகை, இந்த பாட்டு
0: பாடுங்கள் பாடுங்கள்.

Amén.

அடியில் ஓ மாலையை ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தீனென்றது முந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வீடுமா என்றது.

0: வந்தது வீணும் வீடுமாயின்றது இனம் வீடுமாயின்றது இனம் வீடுமாயின்றது
1: ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையா பண்ணீங்க.
0: ரொம்ப
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள். அழகான ஒரு பழைய பாடல், செல்ல ஊட்டி வரை உறவுன்னு இந்த படம். ரொம்ப அழகான பாடலை அருமையாக பாடினார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், மனோகரன் பேசுறேன், கும்பகோணத்திலிருந்து.
1: நல்லா இருக்கீங்களா மனோகர் சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். நீங்க அஞ்சா நாளா வரவே இல்ல, அனுஷியா மேம் வந்தாதான் நீங்க வர முடியும். நல்லா இருக்கீங்களா? உங்க பேரை சொல்லுங்க. சொல்லிட்டீங்களோ? ஓகே,
2: சொல்லிட்டேன். மனோகரன். சரி, உங்க கண்ணா மரத்திலே சும்மா போன மச்சானுக்கு என்ன நினப்பு மனசுல ஊக்கனா குருவி கூறு உங்க கண்ணா மரத்திலே சும்மா போன மச்சானுக்கு என்ன நினப்பு மனசுல பாக்குறா பூ முகத்தை பைய பைய கண்ணிலே பரிச போட்ட மச்சானுக்கு என்ன நினப்பு மனசுல தூக்கணா துருவி கூடு தூங்க கண்ணா மரத்திலே சும்மா போன மச்சானுக்கு என்ன நினப்பு மனசுல அம்மா வீட்டு பெண்ணானாலும் சும்மா சும்மா கிடைக்குமா அரிசி பருப்பு சீரு செனத்தி அள்ளி கொடுக்க வேண்டாமா அம்மா வீட்டு பெண்ணானாலும் சும்மா சும்மா கிடைக்குமா அரிசி பருப்பு சீரு செனத்தி அள்ளி கொடுக்க வேண்டாமா கம்மாங்கையில் பொண்ணு வாங்கி கட்டி கொள்ள வேண்டாமா கட்டுவு மெத்தையும் வாங்கி போட்டு காப்பி கிடக்க வேண்டாமா குருவி கூறு உங்க கண்ணா மரத்திலே சும்மா போன மச்சானுக்கு என்ன நினப்பு மனசுல கூற குடுத்த நடுவில ஒரு படுக்கையை போட்டு ஒரு குட்டு விளக்கு ஏற்றி வச்சு கோலத்தை போட்டு ஆறா மர பதச்சானோட படிக்கணும் பாட்டு ஆனானப்பட்ட ராஜா கூட மயங்கணும் கேட்டு ஆனானப்பட்ட ராஜா கூட மயங்கணும் கேட்டு அதை விட்டு தூக்கணா குருவி கூடு தூங்க கண்ணா மரத்திலே சும்மா போன முச்சானுக்கு
1: சிறப்பா பண்ணீங்க சார், ரொம்ப அழகா இருந்தது, அருமையா பண்ணீங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கும்பகோணத்தில் இருந்த எஸ் மனோகர் அவர்கள். அழகான ஒரு பாட்டு எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினார், ரொம்ப அழகான பாடல், நல்லா அழகாக பாடுவார் எப்பவுமே. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கீங்க.
1: நாங்கள் நல்லா இருக்கோம் சார். பாருங்கள் உங்கள் பாடலை.
3: நானே என்றும் ராஜா ஆனால் முள்ளில் ரோஜா ஒன்றா ரெண்டா எந்த பாதை பெண்ணா என்னை வெல்லக்கூடும். நானே என்றும் ராஜா ஆனால் முன்னில் ரோஜா. ஒன்றா ரெண்டா எந்த பாதை பெண்ணா என்னை வெல்லக்கூடும். கண்ணை கட்டி என்னை காட்டில் விட்டால் அங்கே கல்லை மெத்தையாக்கி கொள்ளும் வன்மை உண்டு. பேரை கட்டும் இந்த பெண்ணை கண்டு அஞ்சும் கோலை அல்ல பேதை அல்ல வீரம் உண்டு. கண்ணை கட்டி என்னை காட்டில் விட்டால் அங்கே கல்லை மெத்தையாக்கி கொள்ளும் வன்மை உண்டு. பேரை கட்டும் இந்த பெண்ணை கண்டு அஞ்சும் கோலை அல்ல பேதை அல்ல வீரம் உண்டு.

பூஜா பொன்னாரெண்டா எந்தன் பாதை பெண்ணா என்னை வெல்ல கூடும். மண்ணை கொண்டு சின்ன வீட்டை கட்டி அங்கே மாடி மெத்தை கட்டில் போடும் மாயம் என்ன? வானை கீறி அந்த வைகுண்டத்தை இந்த ஊன கண்ணில் காட்டும் எந்த நிலை என்ன? மண்ணை கொண்டு சின்ன வீட்டை கட்டி அங்கே மாடி மெத்தை கட்டில் போடும் மாயம் என்ன? வானை கீறி அந்த வைகுண்டத்தை இந்த ஊன கண்ணில் காட்டும் முன்

0: வல்ல கூடும்.
1: ரொம்ப அழகா பண்ணீங்க விஜய் பிரவீன், ரொம்ப சூப்பரா இருந்தது. எப்படி எப்படி தெரியும் இது கொஞ்சம் பழைய பாட்டு தான், எப்படி தெரியும் உங்க சித்தப்பா சொல்லி கொடுத்தாரு?
0: பரவாயில்லையே,
1: சிறப்பு, ரொம்ப அழகா இருந்தது. பாடலும் அழகு, நீங்க பாடினதும் ரொம்ப அழகா இருந்தது. நன்றி விஜய் பிரணீத் அவர்களே, நன்றி நன்றி, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து விஜய் பிரணீத் அவர்கள். ரொம்ப அழகான பாட்டை எடுத்து சிறப்பா அருமையா பாடினாரு, ரொம்ப அழகா பாடினாரு, நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம் மேம்.
2: ஓகே
1: ஓகே, பாடுங்க.
2: பாடலாமா?

நெஞ்சம் முழுதும் கவிதை எழுது, கொஞ்சம் இசையை பழகும் பொழுது துள்ளும் இளமை பருவம் நமது, தொட்டு தழுவும் சுகமோ புதிது, உன் பக்கன் பார்வையே உன் புது பா

தண்ணீர் மழைதான் பிழி மேல் பொழிய, தண்ணீர் அலை போல் குழல் தான் எளிய, தன்னந்தனிமை தணல் போல் கொதிக்க, தஞ்சம் புகுந்தால் உனைத்தான்

0: தேங்க் யூ.
1: வா வா வா, செம, ரொம்ப அழகா பண்ணீங்க,
0: தேங்க் யூ, தேங்க் யூ.
1: அருமையா இருந்தது மேம். எப்படி மேம் இப்படி இவ்வளவு அழகா பாடுறீங்க?
0: இன்னைக்கு பௌர்ணமி, எங்க அக்கா பாடினாங்கல்ல, அதனால எனக்கும் சரி பௌர்ணமியில ஒரு பாட்டு பாடிடலான்.
1: அப்படியா, சிறப்பா பண்ணீங்க மேம், ரொம்ப அழகா இருந்தது.
0: தேங்க் யூ,
1: அருமையான செலக்ஷன் இன்னைக்கு நீங்க.
0: தேங்க் யூ மா,
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். சான்ஸே இல்ல போங்க. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் அழகான பௌர்ணமி பாட்டு பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அருமையாக பாடினாங்க. அவங்க குரலும் அவ்வளோ அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறார்?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
2: எல்லாருமே கொஞ்சம் பாடுவாங்க. நச்சமே, நாலு பேரு முன்னாடி இருந்து பாடுறத விட யாருமே இல்லாம ஒரு இடத்துல இருந்து பாடும்போது தான் பாத்ரூம் பாடகர்கள் சொல்றாங்கல்ல.
1: இப்ப
2: நீங்க எங்கயோ இடத்த கேக்குறோம், நம்ம பாட்டை எல்லா இடத்துலயும் நிறைய பேர் கேக்குறாங்க, ஆனா நம்ம பக்கத்துல இருந்து யாரும் கேக்குறது இல்லையா?
1: அதனால
2: நமக்கு ஒரு தைரியம் வரும், அப்படி கான்பிடன்ட் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பாட ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா?
1: கரெக்ட் கரெக்ட், ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ இந்த நிகழ்ச்சியில, நல்லா இருக்கு. பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: நிறைய பேர் வராங்களே இப்போ.
1: ஆமா ஆமா ஆமா,
2: ஓகே. நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். இங்கேயும் என் கீதம், இங்கேயும் என் நாதம். நான் பாட நானாட எல்லோரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். சங்கீதம் உண்டாக சந்தோஷம் கொண்டாடும் பொன்னான நேரம் இந்நேரம். என்னென்ன எண்ணங்கள், என்னென்ன வண்ணங்கள் மின்னாமல் மின்னும் கண்ணோரம். அங்கங்கள் ஆடட்டும் ஆனந்தம் தேடட்டும், இன்பத்தின் வெள்ளோட்டம் இங்கேயும் பொங்கட்டும். கமான்கள்.

நான் பாட நானாட எல்லோரும் கூட பாடுங்கள். நான் பாடும் பாடல்கள் சூப்பர்.

இன்னை செய்தால் நான் பாடு பாடாத ராகங்கள் கூடாத காலங்கள் கேட்காத காலம் என் காலம் நாள்தோறும் என் பாட்டு நீங்க

0: செய்தான். நான் பாட நானாட எல்லோரும் கூட பாடுங்கள். நான் ஆல்ரெடி கோ டான்சர். நான் பாடும் பாடல்கள் சூப்பர். எங்கேயும் எந்த கீதம் எங்கேயும் எந்த நாதம். நான் பாட நானாட எல்லோரும் கூட பாடுங்கள். நான் ஆல்ரெடி கோ டான்சர். நான் பாடும் பாடல்கள் சூப்பர். ஐ அம் எ டிஸ்கோ டான்சர்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். அழகான ஒரு பாடல், செம்ம பாட்டு அது. அழகாக அவருக்கு பாட தெரியும், ஆடவும் தெரியும்ன்ற மாதிரி பாட்டு பாடினார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. குரல் அப்

பிறந்தாலும் அந்தி மாலை பொழுதில் இலை புரியும் ஆசை பிறக்காதோ. குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் உதடு இருக்க ஓடியதென்ன, புவிதழ் மூடியதென்ன, என் மனம் வாடியதென்ன. மேலதால முழங்கும் முதலாயிரவு மேனி மீது எழுதும் மணல்தான் உறவு. தலையில் இருந்து பாதம் வரையில் கழுவி கொள்ளலாம்.

குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துளிக்கும் உதடு இரண்டும் வாடியதென்ன, புவிதழ் தேடியதென்ன, என்னிடம் நாடியதென்ன. ஒரு மாலையிடவும் சேலை தொடவும் வேலை பிறக்காதோ, அந்த வேலை வரையில் காலை உனது உள்ளம் பொறுக்க.

0: குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் முதடி இறங்கும் மாடியதென்ன, புவிதழ் மூடியதென்ன, என்னிடம் நாடியதென்ன. ஒரு மாலையிடவும் சேலை தொடவும் வேலை பிறந்தாலும் அந்த வேலை வரையில் காலை உனது உள்ளம் பொறுக்காதோ. நன்றி சகோதரி.
1: அருமையா பாண்டிங்க, அழகான பாடல் மேம், ரொம்ப கணீர்னு சூப்பரா பாண்டிங்க.
0: ரொம்ப நன்றி,
1: நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: மிகவும் நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ மேம். நீங்க இவ்வளவு அழகா பண்ணதுக்கு நான் தான் தேங்க் பண்ணணும்.
0: நீங்க ரொம்ப கலக்குறீங்க மேடம், எல்லாருமே சூப்பரா பாடுறீங்க. எல்லாருமே தளத்துல பாடுற எல்லாருமே வந்து ஒரு வகையில வந்து அவங்கவுங்க தனித்திறமையில பாடகர்களா பாடகிகளாதான் இருக்காங்க. எல்லாரும் பாத்ரூம் சிங்கர் எல்லாரையும் சபரி வானொலியில வந்து ஒரு பாடகரை ஆக்கியிருக்கீங்க, பாடகியா ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு நாங்க தான் வந்து உங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். நிஜமாவே இந்த மாதிரி ஒரு தளத்தை அமைச்சு கொடுத்ததுக்கு இது வந்து முகஸ்துதி கிடையாது. எனக்கு அது மாதிரி எல்லாம் பேசவே எனக்கு தெரியாது முதல்ல. இது வந்து உள்ளேந்து வர வார்த்தைகள்.
1: ஓகே மேம், ஓகே மேம்,
0: நன்றி சகோதரி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்து அகிலா ஸ்ரீதர் மேம். உங்க ஹஸ்பண்ட் எங்க, அவங்களையும்
0: கூப்பிடுங்களேன்.
1: அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடலை எடுத்து சிறப்பாக அருமையாக நல்லா சத்த போட்டு செம்மையாக பாடினாங்க, அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 7:43. நிகழ்ச்சியில் இணையம் ஒரு சொந்தம். வாருங்கள், வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, சொல்லுங்க. எட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கும் மேம். பாடுங்கள் பாடல.
1: குரங்கு மலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிலி, குரங்கு மலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிலி, ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது ஒப்பவனி.

நான் பாடும் தெம்மாங்கே பூவே பூவே மமுதே காதில் கேட்டாயோ என் பாக்கி.

மனை காத்தில் ஓர் பாட்டு பாடுது இந்த பைங்கிணி. குரகு மனை காற்றில் ஒரு பாட்டு பாடுது

இணைந்தது மாமா, நினைச்சி தரிச்சேனே நான் தானே. சொல்லிவிட்ட பாட்டு சற்று காத்தோடு கேட்டேன், தூதுவிட்ட ராசா மனம் தடுமாற மாட்டேன்.

0: மாமா குடல் மணி காத்தில் பாத்து கேட்கிறான் என் பயந்துவின். நீரோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது, என்னோட மனசுதான் தள்ளுபடி தவிக்குது. ஒத்தவனி என் வழிதானே மானே குடகு மாதிரி காற்றில் ஒரு பாட்டு பாடுது இந்த பயணி. குடகு மாதிரி காற்றில் வரும் பாட்டு கேட்குதான் என் பயங்கிலி.
1: வா வா வா, என்ன அழகா பாடுற தீபா, ரொம்ப நல்லா
2: பாடுற.
1: தெரியுமா இந்த பாட்டை நீ, நான் நீ அப்படி ரொம்ப பாட மாட்டியோன்னு நினைச்சேன், கலக்கிட்ட இந்த பாடலு. சிறப்பா இருந்துச்சு தீபா,
2: ரொம்ப நன்றி.
1: அடிக்கடி வா, வந்து பாடு, பாட பாடத்தான் நல்லா வரும்.
2: சிறப்பு
1: சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் தீபா.
2: வாழ்த்துக்கள்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் எட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க. ரொம்ப நல்லா பாடினா, அழகாக இருந்தது. நான் இப்படி பாடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாக பாடினா. எப்போவாது ரேராக வந்து தான் ஒவ்வொரு பாட்டு பாடுவாள், இன்றைக்கி நல்லா பாடினா பாடல். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: வணக்கம் வணக்கம் சகோதரி, வணக்கம் சொல்லுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் புன்னையனூர் மாரியம்மன் கோவில், ஜோதி பாண்டியன்.
1: உடம்புல நல்லா இருக்கா சார்?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா.
1: ஓகே ஓகே, பாருங்க.
3: கொஞ்சம் டப்பான பாட்டு தான், இருந்தாலும் பாடி பாடுறேன். மயங்கி விட்டேன், மயங்கி விட்டேன் உன்னை கண்டு, வழங்கி விட்டேன் என்னை வள்ளல் கரங்கள் இந்த சின்ன இடையில், பின்ன பின்ன என்ன சுகமோ. மயங்கி விட்டேன், மயங்கி விட்டேன் உன்னை கண்டு, வழங்கி விட்டேன் என்னை இன்று, மின்னும் விழியில் இளம் கன்னிக்க விதை சொல்ல சொல்ல என்ன சுகமோ. எங்கெங்கே என்னென்ன ஆஹா இன்பங்கள் தோன்றும் என்று தூடிக்க, அங்கில்லை ஆஹா இங்கேதான் வாவென்று ஏதோ ஒன்று அழைக்க. எங்கெங்கே என்னென்ன இன்பங்கள் தோன்றும் என்று தூடிக்க, அங்கில்லை இங்கேதான் வாவா என்று ஏதோ ஒன்று அழைக்க. நீ எடுக்க நான் கொடுக்க, நாம் எடுத்து கொடுத்த பின் அடுத்தது நடக்க. மயங்கி விட்டேன், மயங்கி விட்டேன் உன்னை கண்டு, வழங்கி விட்டேன் என்னை இன்று, மின்னும் விழியில் இளம் கன்னி கவிதை சொல்ல சொல்ல என்ன சுகமோ. எண்ணிக்கொள் ஆஹா ஏந்திக்கொள் ஓஹோ, கண்ணத்தின் கிண்ணம் பொங்கி வழியாமல், கட்டிக்கொள் ஒட்டிக்கொள் காற்று நம்மிடையில் நுழையாமல், எண்ணிக்கொள் ஏந்திக்கொள் கண்ணத்தின் கிண்ணம் பொங்கி வழியாமல், கட்டிக்கொள் ஒட்டிக்கொள் காற்று நம்மிடையில் நுழையாமல். நெய்யும் தரீனிலே நூல் இலை போலே நாம் இருவர் ஒருவராய் நெருங்கியதாலே. மயங்கி விட்டோம், மயங்கி விட்டேன் உன்னை கண்டு, வழங்கி விட்டேன் என்னை இன்று, வள்ளல் காரங்கள் இந்த சின்ன இலை, பின்ன பின்ன என்ன சுகமோ.
1: அருமையா பண்ணீங்க சார், அழகா பண்ணீங்க, அருமையான பாடல். ஆமா ஆமா, அவர் பாட்டுனா நல்லா உற்சாகமா பாடிடுவீங்க. என்ன சார், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி
1: நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் புன்னைநல்லூர், புன்னைநல்லூரில் இருந்து ஜோதி பாண்டியன் சார் அவர்கள் அருமையான ஒரு பாட்டை எடுத்து சிறப்பாக அழகாக நல்ல சத்தம் போட்டு அருமையாக பாடுவார், எப்பவுமே நல்லா பாடுவார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறார்?
4: வணக்கம். வணக்கம், பத்மா பேசுறேன்.
1: ஊருக்கு போயிட்டு எப்ப மேம் வந்தீங்க?
4: வந்துட்டேன்.
1: எப்ப வந்தீங்க?
4: எப்படி இருக்கீங்க? வந்து ரெண்டு நாள் ஆச்சு.
1: எந்த ஊர் உங்களுக்கு?
4: நான் இப்ப போனது திருவாரூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன். இப்ப இங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன்.
1: உங்களுக்கு பிறந்த ஊருமே கோயம்புத்தூர் தானா?
4: இல்ல, பிறந்த ஊர் தேவக்கோட்டை.
1: தேவக்கோட்டை. ஓகே ஓகே. நல்லா இருக்கீங்களா மேம்?
4: சூப்பரா இருக்கேன். அப்படி இழுக்குது என்னைய பாட்டு.
1: எப்படி
4: விட மாட்டேங்குது, வேலை பார்க்க விட மாட்டேங்குது என்னைய.
1: வந்து பாடிட வேண்டியதுதானே?
4: அதுதான், ஓடி வந்துட்டேன். பாடிட வேண்டியதில்லை, ஓடி வந்துட்டேன். கேக்குறதும் கேட்காத உங்கள் விருப்பம்.
1: எப்படினாலும் கேட்டுதான் ஆகணும். நாங்க நீங்க பாடுங்க,
4: வேற வழியே இல்ல. இப்ப சொன்னீங்களே, இதுதான் நியாயம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட பாட்டை வந்து ஆவலா கேக்குறதுக்காக வெயிட் பண்றீங்க. ஆனா நீங்க எங்க ஓடிவீங்கன்னா எங்களுக்கும் தெரியல. வேற வழியே இல்ல, நிகழ்ச்சி முடியற வரைக்கும் இருந்தே ஆகணும். எங்களை பாடகர் ஆக்குறேன் ஒரு முடிவோடல இருக்கீங்க நீங்க எல்லாரும். அதனால கேட்டே ஆகணும்.
1: நல்லதுதானே, நீங்க பாடகர். ஆனா நீங்க பண்ண பாட்டு நாங்க தான் கேட்கணும்.
4: வேற வழி, உங்க தலையெழுத்தான். பாடலாமா?

வசந்தம் என்னும் ஒரு பாவை வசிந்து வந்ததொரு சோலை வசந்தம் என்னும் ஒரு பாவை வசிந்து வந்ததொரு சோலை விந்தன விந்தன விந்தனா விந்தன விந்தன விந்தனா பொய்கை தாமரையில் பூந்த வந்து உண்டு அம்மம்மா போதை ஏற்றுக்கொள்ள காலம் போடுதடி அம்மம்மா பொய்கை தாமரையில் பூந்த வந்து உண்டு அம்மம்மா போதை ஏற்றிக்கொள்ள காலம் போடு

பச்சை அரிசி எனும் பற்கள் கொண்ட உன்னன் புன்சிரிப்பு, நீங்க பானையில நித்தம் வேகிறது உன் நினைப்பு. பச்சை அரிசி எனும் பற்கள் கொண்ட உன்னன் புன்சிரிப்பு, நீங்க பானையில நித்தம் வேகிறது உன் நினைப்பு. வார்த்தை தின்று நீ வீசும்போது

0: வசந்தம் இன்னும் ஒரு பாவை, அசைந்து வந்ததொரு சோலை, வசந்தம் இன்னும் ஒரு பாவை, நீ அசைந்து வந்ததொரு சோலை.
1: வா வா,
0: மேம்
1: செம செம, ரொம்ப அழகா பாடுனீங்க மேம்.
0: தேங்க்யூ.
1: அழகான பாடல் சொல்லுங்க.
0: நான் சூப்பரான பாடல், அருமையான வரிகள், அவர் ஒவ்வொரு
1: அதை விட
0: வரியும்
1: அருமையா பாடுனீங்க, அருமையா பாடுனீங்க.
0: அது ஐயோ பாவம், வேற வழி இல்ல.
1: இல்ல மேம், உண்மையை தான் நான் சொல்றேன், நீங்க நல்லா பாடுனீங்க.
0: உங்களோட ரசிப்புக்கு நான் முதல்ல ரசிகன்.
1: ஆனா இது ரொம்ப ஓவர் மேம்.
0: நீங்க நீங்க நிஜமாவே அவ்வளவு அழகா ரசிச்சு கேக்குறீங்க எல்லாரோட பாட்டையும், எல்லாரையும் என்கரேஜ் பண்றீங்க. அதர்வைஸ் அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லுங்க.
1: அப்படியா, சூப்பர் மேம்,
0: தேங்க் யூ. என்கரேஜ் பண்ணனும்ல, எல்லார பாடுறதையும்
1: என்கரேஜ் பண்ணாதான் நல்லா பாட முடியும். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து. கோவையிலிருந்து உங்க பேரை மறந்துட்டேன். ஐயோ, பத்மா மேம் அவர்கள் அருமையா அழகா பாடினாங்க. ரொம்ப அவங்க பாடுறத விட அவங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சிரிச்சு சிரிச்சு அழகா பேசுறாங்க, செம்மையா இருந்தது. பாடலும் ரொம்ப அழகா பாடுறாங்க, நல்ல அழகான பாடல் செலக்ஷன், சூப்பரா பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: நான் வந்து பாலிச்சேரில இருந்து சிவரஞ்சனி பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்? சொல்லுங்க மேம்.
2: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா தான் இருப்பீங்க, எப்படி சொல்லுங்க?
1: என்ன,
2: எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க.
1: ஐயோ, அப்புறம் சொல்லுங்க.
2: சொல்லணுமா பாடணுமா?
1: எதையும் நீங்க வந்து சொல்லவும் செய்வீங்க பாடையும் செய்வீங்க, அதனால தான் சொல்லுங்கன்னு. அழகான பேச்சு எங்களை ஒரு மாதிரி கிறக்க வைக்குது. அதே மாதிரி அழகா பாடுங்க பாக்கலாம்.
2: சரி, கடவுள் பார்த்து போட்டு பாடுறேன். ஒரு சனம் தூங்கிருச்சு, போத காத்தோ அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, காதவும் ஏனோ புரியலை. ஒரு சனம் தூங்கிருச்சு, போத காத்தோ அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே.

நமக்காரில் சேராதா, ஒன்ன எண்ணினா

0: பவிமடம் தூங்கலையே அதுவும் ஏதோ புரியலையே. இந்த பாட்டு பாடி இன்னொரு பாட்டு பாடி பாடிறேன்
1: பாருங்கள்.
0: அழகா கள்ளச்சீரி அழகா மறக்கமான கூறுதில்லையே மறக்குமா மாமா இன்னும் மயக்குதே பஞ்சர் வந்தோம் மடியிலே ஊஞ்சல் போ.

0: உன்னுடைய வேதனைய நான் அறிந்து உங்களிடத்தில் மாறிட ஒன்னிரண்டு காலத்துடன் என்ன தவம் செஞ்சு நோய மாமா வண்ணக்கிளி கையத்தோட சின்ன சின்ன கோலம் விட உள்ளம் மட்டும் ஒவ்வழியே மானே உள்ளம் மட்டும் ஒவ்வழியே மானேவா. நல்லா இருக்கா விஜய் அவர்களே? ஓகே உடுத்து.
1: என்ன மேம், என்ன சொன்னீங்க கடைசியில?
0: நான்
1: சொல்றேன் போதும் நினைக்கிறீங்களா?
0: இல்ல பாட்டு பாடினா எனக்கு ஒரு பழைய பழைய பாட்டு ஒண்ணு நல்லா பாடுவாங்க.
1: பாடுங்கள்.
0: ஓகே. இது

0: காதலின் பொன்னீதில் நான் ஒரு பண் பாடினேன். பண்ணோடு அருகில் வந்தாய் கண்ணோடு உறவு கொண்டேன். திருப்பாத்தடு பொன்மேடையிட்டு நாந்திருப்போம் இனிதாக. திருப்பார்கடலில் பொன்னேடையிட்டு நாந்திருப்போம் இனிதாக. இனி பிரிவும் இல்லை ஒரு
1: நீங்களே பாடுங்களா.
0: சரி, அப்ப இன்னொரு பாட்டு கொஞ்சம் படிட்டுமா? ஒரு சந்தன காட்டுக்குள்ளே குளிர் சந்திரன் காய எண்ணே, சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றலு வீசையிலே, குயில கொண்டு தூங்கட்டுமே ராத்திரி வேலையிலே, கண் விழித்து நான் இருப்பேன் கண்ணீ உன் பக்கத்திலே. சோலை பூவே யாராரோ பசு சுக்கு பொண்ணு யாரீரோ, ஒரு சந்தன காட்டுக்குள்ளே குளிர் சந்திரன் காயிலே. நான் வளர்க்கும் மூத்த பிள்ளை நாளும் நாளும் இந்த

யாருக்கும் கணவன் வாய்க்காது, ஈரேழு ஜன்மம் முழுதும் தீராது. மகிழும் பூவே எந்த மணிமுத்தே, குழலை போலே தினம் மழலை பேசும் இளம் பூங்கொத்தே, பூங்கொத்தே ஒரு சந்தன.

0: சந்தோஷமே எங்கள் விருப்பம்.
1: நன்றிமா, நன்றி. உங்களை மாதிரி ஒருத்தங்க என்ன வச்சுங்களேன், ஊமை கூட பாட ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு. நீங்க
0: ஒரு நிமிஷம், நீங்க மேரிடா? அன்மேரிடா?
1: நான் மேரிடா.
0: மேரிடா? அதான் கடைசியில ஒரு பாட்டு செமையா பண்ணீங்களோ.
1: உண்மைதான், வார்த்தைகளும்
0: உண்மைதான். நன்றி, ரொம்ப சந்தோஷம்.
1: விஜய் நல்லா
0: இருக்கணும், நாங்க வேண்டிக்கிறோம். அவ்வளவு அழகா பாண்டிங்க மேம், அருமை.
1: கண்டிப்பா உங்களுக்காகவே நான் நிறைய ப்ரிப்பேர் பண்றோமா. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. பெரிய விஷயம். வாழ்க வாழ்க விஜய், வாழ்க.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு.
1: நன்றி மேம், நன்றி.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சனி மேம். என்ன கலகலன்னு பேசி, என்ன அழகாக பாடி, இவங்க இருக்க இடம் ஒரு சொர்க்கம்தான். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். உண்மையிலே அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சான். செம, நாலு பாட்டு பாடினாங்க, அவ்வளோ அழகாக பாடினாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதோடு கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக பாடுறாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், சென்னை அம்பத்தூர்ல இருந்து டி கே ஸ்ரீதர்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: சௌக்கியமா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.

பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மேக கூந்தலோ மயங்கி மயங்கி

கிளிகள் செந்தாழம்பூவில் செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள் ஜரிக.

செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. இளைய பருவம் மலையில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனை, இதழை வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை.

அற்புத காட்சி செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போலே ஜாடை பேசுதம்மா.

0: தேங்க்யூ.
1: அருமை அருமை, ரொம்ப அழகா பண்ணீங்க சார். அழகான பாடல், சிறப்பா பண்ணீங்க, ரொம்ப அழகா.
0: பல பல தேங்க்யூ.
1: நன்றிகள் பல பல, நாங்களும் சொல்றோம் உங்களுக்கு. சிறப்பு சார், நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ,
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்த ஸ்ரீதர் சார் அவர்கள். அழகான ஒரு கேஸ்தாஸ் பாடல், செம்மையாக பண்ணார், அருமையாக பண்ணார், சத்தம் போட்டு கணீர்னு பண்ணார், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்,
1: கேக்குதே, சொல்லுங்க உங்க பேரையும் உரையும். நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கிறோம்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையினாலயம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையினாலயம். தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் போரினம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையினாலயம். மரகத மலர்விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிழி. மரகத மலர்விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிழி. நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம். இந்நெஞ்சில் தந்தி ஓரிடம், அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையினாலயம். ஒரு நகை கோலத்தில் தாமரை, கோடை காலத்து வான்மழை. ஒரு நகை கோலத்தில் தாமரை, கோடை காலத்து வான்மழை. கார்த்திகை திங்களின் தீபங்கள், கார்த்திகை திங்களின் தீபங்கள். கண்ணில் தோன்றும் கோலங்கள், அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையினாலயம். தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் போரினம். அவள் ஒரு நவரச நாடகம், அருசுவை நிரம்பிய பால் குடம். ஆடும் நடையே நாட்டியம், அருசுவை நிரம்பிய பால் குடம். ஆடும் நடையே நாட்டியம், பூ

0: அவள் உறுதவர் செலாடகம் ஆனந்த கவிதையினாலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம் அவள் ஒரு நவரச நாடகம். அவ்வளவுதான் மேம்.
1: கலக்கலா படிட்டீங்க மேம், அருமையா இருந்துச்சு பாடல்.
0: மட்டும் எனக்கு வருது, ஆனா இடையில ஏதாவது பிசுறு தெரியுதுன்னா அது நல்லா இருக்காது, அதனால அதை கொடுக்கல.
1: அதை சேர்த்து பாடுவீங்க நினைச்சேன். நன்றி, வாழ்த்துக்கள் மேம். அழகான பாடல். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான ஒரு பாடல், சிறப்பு செம்மையா இருந்தது, அழகா பாடினாங்க, ரொம்ப கலக்கலா இருந்தது பாடல் இன்னைக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறா?
2: இருக்கும்
1: திரைப்படம் தான் தெரியும், நல்லா அழகா பண்ணீங்க சார், அருமையா இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் செமனார் கோவில்ல இருந்து குணசேகரன் சார் அவர்கள். அழகான அவர் குரல்ல அருமையா பாடினாரு, ரொம்ப நல்ல பழைய பாட்டுங்களை ரொம்ப அழகா பாடுவாரு, அது மாதிரி இன்னைக்கு சூப்பரா பாடினாரு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:19. இந்த நேரத்தில் இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா மகேஷ்?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம். பாருங்கள் பாடலை.
1: நினைச்சு பாட்டு படிச்சு தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சு நானும் சிரிச்சு தங்கமே ஞான தங்கமே உன்னை நினைச்சு பாட்டு படிச்சு தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சு நானும் சிரிச்சு தங்கமே ஞான தங்கமே அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமி சிரிக்கும் வானம் போ சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உணர்ந்து

ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நாங்கே குற்றம் சொல்ல வேண்டும். கொட்டு மழை காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மா

கழிச்சி தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சி நானும் சிரிச்சி தங்கமே ஞான தங்கமே கண்ணீரண்டில் நான்தா காலையில் நம் கோட்டை கட்டி வைத்து பா

0: தங்கமே நலம் பொறிந்தா எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு நான் தன்னை நினைச்சி பாட்டு படிச்சு தங்கமே ஞான தங்கமே என்னை நினைச்சி நானும் சிரிச்சு தங்கமே ஞான தங்கமே அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும் வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உடந்தேன்னை நினைச்சி பாட்டு படிச்சு தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சி நானும் சிரிச்சி தங்கமே ஞான தங்கமே
1: நன்றி
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவசரமா வந்து பாடிட்டு அவசரமா ஓடுறீங்கல்ல சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் நாகர்கோவில் இருந்து மகேஷ் அவர்கள் எந்த பாட்டனாலும் செம்மையாக பாடுவார். அவ்வளோ அழகான பாட்டை செம்மையாக பாடினார். ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறா?
3: வணக்கம் வணக்கம் சகோதரி, நான் உண்மையிலேயே திருச்சிதான் உமா வந்தேன்.
2: நல்லா இருக்கீங்களா மேம்?
3: நல்லா இருக்கோம் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நாங்கள் நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.

வாழ்வு தந்தாயே நீ மணிமா.

நல்வாழ்வு பாசம் ஒரு நீசம், பாசம் ஒரு நீசம் கண்.

0: அருமை அருமை, ரொம்ப அழகா பாடினீங்க மேம். அழகான பாடல், சிறப்பா பாடினீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்மா, நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: ரொம்ப அருமையா
0: இருக்கும் உங்கள் பாடலை.
1: குழந்தைங்க போதை மாத்திரை வச்சிருந்தாங்க, போலீஸ் கூட்டிட்டு போச்சு. ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சு. அதனால பாடியிருக்கா என்னன்னு தெரியல, இருந்தாலும் இந்த பாட்டு வேணும்
0: அப்படின்னு.
1: தீயவழி காட்டும் போதை அதை மறந்தால் கிடைக்கும் தல்பாதை. உறக்கம் கெடுத்து விடும், அறிவு மழுங்கி விடும், வீட்டில் இருப்பவரை வெறுக்க தூண்டிவிடும், அமைதி இழந்து மனம் இறப்பை நாடிவிடும். கேளாயோ தீயவழி காட்டும் போதை மறந்தால் கிடைக்கும் பாதை. போதை தரும் பொருளை எங்கு விற்பனை செய்தாலும் அதை எதிர்த்து போராடி தடுக்க முயற்சிகளை செய்வோம். இதய பருவம் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லி விழிப்புணர்வு பெற்று வாழ வழிவகுப்போம். நாம் தானே தீய வழி காட்டும் மறந்தால் கிடைக்கும் பாதை. பள்ளிக்கூடம் செல்லும் பிள்ளை வீட்டில் வந்தால் அன்பு கொண்டு என்ன என்ன நடந்ததென்று பெற்றோர் கேட்க வேண்டும் தான். அவர்கள் மனநிலையை நாமும் புரிந்து வைத்து நல்ல கதைகளையும் அவருக்கு எடுத்துரைத்து சிரித்து பேசி நல்ல சிந்தனை

0: உறக்கம் கெடுத்து விடும், அறிவு மழுங்கி விடும், வீட்டில் இருப்பவரை வெறுக்க தூண்டி விடும், அமைதி இழந்து மனம் இறப்பை நாடி விடும். கேளாயோ
1: அருமை, அருமை, அழகா பாண்டிங்க மேம், ரொம்ப அருமையா இருந்துச்சு. விழிப்புணர்வு பாடல்
0: சிறப்பு. குழந்தைகள்லயே குழந்தைகள்ல இந்த மாதிரிலாம் தவறு செய்யறது காரணம் பெற்றோர்கள் சரியான முறையில பார்க்க முடியாது. கவனிக்காம இருக்கிற குழந்தைகள் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பெற்றோர்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆன்மீக தலங்களுக்கு எல்லாம் அழைச்சிட்டு போகணும், தவறு தீமை நன்மை தீமை என்னன்னு புரிய வைக்கணும். நிறைய திருக்குறள்களை நல்ல திருக்குறளை எடுத்து இரவு படுக்க போகும்போது சொல்லிக் கொடுக்கணும்.
1: சொன்னாலும் கேட்கணும்ல, கேட்கற அளவுக்கு பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க சொல்லுங்க.
0: இல்ல அது இதுதான் ஊடகங்கள் அமைக்கி இருக்கு, வேற
1: ஒன்று
0: என்னன்னா கைபேசி எடுத்துக்கிறதுக இல்லைன்னா தொலைக்காட்சியை பார்த்த மேனிக்கே தூங்கிடுதுக. இந்த தொலைக்காட்சியெல்லாம் ஓரம் கட்டிடுறேன்னா கைபேசிகளையும் பிள்ளைகளுக்கு கொடுக்காமயே வளர்த்து வளர்த்த ஆளாகணும். என் பிள்ளைகள்லாம் கொடுக்கவே செய்யாதுக பிள்ளைங்கிட்ட. என் மகனும் சரி, என் பேரன் கையில கைபேசியே அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால ஓரளவு இரவு படுக்கும் போது அவங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு படுப்பான். என் பேட்டியும் அப்படித்தான், எங்க வீட்டுல கைபேசி வச்சிருக்கேன் அடுத்த பிள்ளைகள்லாம், ஆனாலும் அவ எடுக்கவே மாட்டான். அவனுக்கு பாடம் வரும்போது மட்டும்தான் அம்மாச்சி பாடம் வந்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவான். அப்படி கட்டுப்பாட்டுல நம்ம கொண்டு வந்துடணும்மா. குழந்தைகள்ல இருந்தே கொஞ்சம் பெருசான பிறகு அதுகிட்ட குடுத்து குடுத்துட்டு மறுபடியும் நம்ம படிக்கிறப்போ பிரச்சனைகள் வரும். ஆரம்பத்திலயே நம்ம கொடுக்காம பழகிக்கும் போது அதுக குழந்தை கேட்குங்க. கோயில்களை கூட்டிட்டு போகணும், நல்லது கெட்டது சொல்லணும், இறைவன் தவறு செஞ்சா என்னென்ன தண்டனைங்கிறத உணர்த்தணும். இந்த மாதிரிலாம் சொல்லி வளர்க்கப்படும் ஒழுக்கமான அணங்கிட்டு பேசி வளர்க்கப்படும் குழந்தைக எந்த தவறுக்கும் ஆளாகாதுன்னு என் மனசு சொல்லுதுங்க அம்மா. அதனால பாவமா இருக்கு, குழந்தைங்க நல்லதோர் வீணை செய்து அதை நடக்கிட புழுதி எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தின்னு அவர் பாரதியார் சொன்னாரு. அது மாதிரி நல்லதோர் வீணை, அத்தனை குழந்தைகளுமே உலகத்துல பிறந்த அத்தனை குழந்தையும் நல்லதோர் வீணை. அது நலம் கேட புழுதியில எரிஞ்சிடக்கூடாது. எருபிள்ளையில நல்லபடியா வளர்த்து பெற்றோர்கள் கவனம் கவனமா இருக்கணும், பல தியாகங்களையும் பண்ணணும். அவங்க கைபேசிய மத விடணும், அவங்க தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே தூங்குறது எல்லாம் விடணும். எல்லாத்தையுமே பாட்டிட்டு ஒரு 1 மணி நேரம் அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரிய வச்சா இந்த குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு அவல நிலைகள் அடையாது, அந்த அளவுக்கு போகாதுங்க.
1: என்னோட அழகா பேசுனீங்க மேம், அருமையா பப்ளிக் மேல எவ்வளவு ஒரு அக்கறை இருக்கு உங்களுக்கு என்ன மேம்?
0: எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துருக்கு காலையில.
1: எனக்கு நடந்தது
0: ஊரு தெரியல, ஆனா பிள்ளைங்க போத மாத்திரே இப்போ சிறுவர்கள் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு ஊர். அப்போ அவங்க பிடிபட்டிருக்காங்க, அவங்கள அழைச்சிட்டு போயிருக்காங்க, சீர்திருத்த பள்ளிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்களோட நிலைகளை பாருங்களேன், பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க அது உற்சாகமா அம்மா அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமான வாழ்வு ஆனால் சீர்திருத்த பள்ளியில போய்விடும் போது அவங்க மனக்குழு மன குறுகிய மனப்பான்மையோட அவங்க என்ன நிலைமைக்கு ஆளாவாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அப்படியே அழுதுட்டேன் நான் காலையில அழுதுட்டேன். குழந்தைகளோட நிலைகள் மாறணும், எல்லாருமே அதுக்கு உறுதுணையா எடுத்துக்கிறோம். இளைய சமுதாயம் தான் பலமிக்க சமுதாயமா மாறணும் அப்படிங்கறத இன்னைக்கு சொன்னப்ப அந்த அந்த சொன்னப்ப அந்த பாட்டை படிக்கணும் சில பேரு அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. பெற்றோர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டலான பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு அது நம்மளுக்கு என்னதான் சோர்வு இருந்தாலும் என்னதான் வேலைக்கு போய் பணிகள் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஓரம் அழைச்சிட்டு குழந்தைகளுக்காக அக்கறையோட செலுத்தினோம்னா
1: அருமை, அருமை, ரொம்ப அழகா பேசுனீங்க மேம், ரொம்ப அழகா பண்ணீங்க மேம். நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
1: நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பரமக்குடியில் இருந்து ராஜேஸ்வரி மேம் ஒரு அழகான விழிப்புணர்வு பாடல் பாடிட்டு 5 நிமிஷம் ஸ்பீச் பண்ணாங்க. ரொம்ப அழகா இருந்தது. எவ்வளோ பப்ளிக் மேலே அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அக்கறை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், அருமையாக பாடினாங்க. நம்ம தான் அதை கேட்டு நடந்துக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறா?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: தென்றல் வீசும் தென்காசி மாவட்டத்திலிருந்து.
1: தென்றல் வீசும் தென்காசி மாவட்டத்திலிருந்து வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? அதே உற்சாகத்தோடு நீங்களும் பாடுங்கள் பாப்போம்.
2: படம் இதயக்கம்

தயங்குது கொஞ்சம்.

விரல்களில் பாதி, விழிகளில் பாதி, விரல்களில் பாதி, மூன்று கனிகளின் சுவை கொண்டு நேரில் வந்து நின்றது கொடி ஒன்று. ஒன்றும் அறியாத பெண்ணோ, உண்மை மறைக்காத கண்ணோ, மாற்று குறையாத பொண்ணோ, மயங்குது நெஞ்சம் தயங்குது கொஞ்சம். நிலவென்ன நெருப்பென்ன உலவும் பேரழையே, உனக்குள்ளே முள்ளோ மாமலரோ என மயக்கம் பிறக்குதடி எனக்கு.

பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் ஆவடையானூரிலிருந்து ஆஸ்கார் மணி அவர்கள் அழகான பாடல், இதை கனி படப்பாடல் செம்மையாக பாடினார், அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் எனது குரலில் ஒரு பாடல். வரும் நேரம் 8:39 நேரம், 9 மணி. நேரம் இப்பொழுது 8:39 நிமிடம். மேயர் மீனாட்சி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். ஆஹா,

0: நன்றி நன்றி. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: எங்கள் கிராமத்தின் பெயர் அரசடி குப்பம்.
0: அரசடி குப்பம்.
1: என்னுடைய பெயர் சரவணன்.
0: வாங்க சார், நீங்க பழைய ஆள் தானே சார், புதுசா வந்ததாக சொல்றீங்க. நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்ல சுகமா இருக்க. உங்களை போலவும் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கும் நேர்களை போலவும்.
0: அரசடி குப்பம் சரவணன் அவர்களே, நல்ல பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஒரு அருமையான பாடலாம் கொண்டு வந்திருக்கேன். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு உறங்க தெரியாதா, மலர தெரிந்த அன்பே உனக்கு மறைய தெரியாதா, அன்பே மறைய தெரியாதா. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, எடுக்க தெரிந்த கரமே உனக்கு கொடுக்க தெரியாதா, எனக்கு தெரிந்த கனியே உனக்கு கசக்க தெரியாதா, படிக்க தெரிந்த இதழே உனக்கு முடிக்க தெரியாதா, படர தெரிந்த பணியே உனக்கு மறைய தெரியாதா, பணியே மறைய தெரியாதா. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, கொதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா, குளிரும் தென்றல் காற்றே உனக்கு பிரிக்க தெரியாதா, பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா, எனக்கு தெரிந்த தலைவா உனக்கு என்னை புரியாதா, தலைவா என்னை புரியாதா. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. அவ்வளவுதாங்க பாடல்.
0: அருமையா பாடுனீங்க சார். அடிக்கடி இப்படி வந்து பாடினீங்கன்னா ரொம்ப அழகா பாடுவீங்க. ஆமா,
1: வந்து எனக்கு இந்த வானொலியெல்லாம் பாடு அது பழக்கமே இல்லை. ஒரு வானொலி, தமிழ் வானொலி, அயல் நாட்டு வானொலி, அந்த வானொலியில போயிட்டு அந்த நிகழ்ச்சி இப்படிதான், அது இப்படிதான் பாடுற பாட்டு பாடுற நிகழ்ச்சி தான். அங்க போகும்போது என்ன பாட சொல்றாங்க, எனக்கு பாட தெரியாது, பாட முடியாது, எனக்கு பாடல் வராது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ண சொல்றாங்க, இப்படி பாடலாம், இனி முழுமையெல்லாம் பாட வேணாம், இரண்டு வரி மட்டும் பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க.
0: அதனால இங்க வந்து நீங்க பாடி பாக்குறீங்க அப்படியா சார்?
1: இல்ல, இரண்டு வரி
0: பாடணும் நீங்க. ஓகேவா?
1: இரண்டு வரையும் பாடுங்கன்னு சொல்லும் போது பாடும்போது நல்லா இருக்குன்னு பாடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி வந்து வானொலியில பாடுறது ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பு
0: அழகா பாண்டிங்க சார், அருமையா பாண்டிங்க. அடிக்கடி நல்லா பாண்டிங்கன்னா அந்த பாடல் உங்களுக்கு நல்லா
1: அழகா. தம்பி தான் சொன்னாரு, நீங்க வந்து பாடுங்க, நல்லா பாடுவீங்க.
0: நல்லா அழகா சிரிக்கிறீங்க சார், சிறப்பு சார். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் அரசடி குப்பம் சரவணன் அவர்கள். அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக நல்லா வருவார், நல்ல பாட்டு கேட்பார், நல்ல இது பதிவெல்லாம் போடுவார். பாட இன்னைக்கு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா பாடினார், ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் அவர் கொஞ்சம் நடுக்கத்தில் பாடினார், நல்லா பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:50. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும், தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும், உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய் அரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

0: நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மன.